0: பப்பா, துருவே பல்லவ
1: கேனவி தர்ஃப்ள
0: அழுகுண்டு வேணும் பப்பை அம்மி கியாதே
1: ஏந்த ஓகே அவ கியாதே பப்ப மீஷின் அவ கியா
0: தும்ஃபதுகே இஸ்தியுமாலு குருமு அங்கக கேன்சர் ஜெ ஹிதுகே பாலித ஜெ ஸ்ட்ரோக் ஜெ ஃபுப்பா மேக கேன்சர் ஜெ நேவாலா நிசாமுகே பாலித ஜெ கோஹுருகே கேன்சர் ஜெ டைப் 2 டயபெட்டீஸ் ஜெ
1: கீவே பப்பேத் கியாதினி
0: கொக்கே நுஃபென்ன கோத சிரும் பப்ப சிகரெட் போகங் இங்கே கொக்கே கொக்கே வஸ்விஸ் துவா கொக்கோ வரத் தெரவே பப்ப சிகரெட் போதி
1: தெரஃப்ளா பப்ப தெந்து வாஹுகஸ் தம் ஃபதேஸ் துமாலின குரான் ப்ரோமிஸ் இங்கே
0: கொக்கோ வரங் முஃபாவிச்ச
2: ಹಿಮ ಬಿಹಿಗೆ ಅಲಾಮೆತ
3: ಹುಂಗೌ
2: ರೋಗ ಜೆಹು
3: ಕೆಸ್ಸುಂ
2: ಲೋರೆವು
3: ಹಮುಗ ಅರಬ್ ಬಿಹಿತ ಕೆನ್ನಗುಂ
2: ಆಮುಕ ಬಿಹಿತ ಫುರಿತಮ ನಗಾಣಿ ಮೂನ ಕಾರುಗ ಎಫ್ಒ ಮೇಮತಿ ಬುರಕಶಿ ಅದುಗ ಅದಿ ಎಫ್ಒ ಫ್ಯಾಗ
3: ಹಿಮ ಬಿಹಿಗೆ ಅಲಾಮತೆ ಫೆಡಿ ಜನಮ ಲಸ್ನು ಕುರವ ಸಹಿ ಫರ್ವ ಹೋದವ
4: ಅಬದ ಫೆಹಿ ಲವದ ಕಾಯಕು ಮಾಜಿಗೆ ತಿರಿಯ
5: ಹಿತ್ತಕುಂ ಜಾಗಹೋದಿ ಎಮ್ಮೆ ಕಾಯಾವ ಫಣ್ಣಾನುಂಗೆ ಹಂದಾಂತ ಕಾಯಕು
4: ಹಂದಾಂತವಗೆ ತೆರಿಯ ದತುರುಕೊಲ್ಲಮ್ಮ

0: பத்திரத்துக்கு ருப்பியா ஏத கொல்ல கொம்பு தெமாக்கும் புரிதுவின் ஏடிவியும் ஹோதம்
1: திவேஹி எஃப்எம் நுவதிய எக்எம் மெகாஹெர்ட்ஸ்
2: මී අබ්දුල්ලෝ නාශිෆ් තාති ජෝෂා ෆෝරියාක අඩෝස්සෝමුන්තිය ගෙන්තවනි දිවෙහි FM.